சாட்டு மாட்டு ஆட்டு போட்டு கோக்கம்ம கட்டு தாட்டி பெட்டது ஸ்வீட்டு ஹாட்டு காட்டு நாட்டு நீட்டு.